இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். அதை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன வேணாலும் பாடலாம்.